நமோ சர்வ காப்பே நமோ சர்வ தாப்பே நமோ சர்வ காலே நமோ சர்வ பாலே நமஸ்தஸ்து தேவாய நமஸ்தங் அபேஹவாய நமஸ்தங் அஜனமே நமஸ்தங் சுப்ரமே நமோ சர்வ கௌணே நமோ சர்வ பஹுணே